சதுர்தானி தானி தொண்டானி தாழல் தோன்றா சதுர்தானி தானி தொண்டானி தாழல் தோன்றா சதுர்தானி தானி தொண்டானி தாழல் தோன்றா தோன்றா தோன்றா சதுர்தானி தானி தொண்டானி தாழல் தோன்றா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா சத்ருதானி தானி தொம் தானி தாலல் தோம் தர்ணா சத்ருதானி தானி தொம் தானி தாலல் தோம் தர்ணா தக தக தக தக தலிகடு தலிகடு தக தலிகடு தக தராம் கிட்டா கிட்டா தக தக தக தலிகடு தக தும கிட்டா தக தக தக தரா தர்ணா தர்ணா தர்ணா சத்ருதானி தானி தொம் தானி தாலல் தோம் தர்ணா தானி தானி தொம் தானி தாலல் தோம் தர்ணா தத்ருதானி தானி தும் தானி தாழல் தோம் தர்ணா சங்கீத் புஜன் பிரயாத் சந்த் ஜாகிரதங் நாகரதங் பாகரதங் பாஜே காகரதங் காஜே மகா காஜ காஜே தாகரதங் தீரம் தொக்கங் கலாக்கங் தாகரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் தர்ணா தர்ணா தர்ணா தத்ருதானி